0: அடுக்கலிலேக்கு வேண்ட நெல்லம் வாங்க மை ஜி பிரைஸ் சேலஞ்ச்.
1: எலக்ட்ரிக் கெட்டில் 240 ரூபா, அயன் பாக்ஸ் வெறும் 290 ரூபா, பர்னர் கேஸ் ஸ்டவ் மிக்சர் கிரைண்டர் தொடங்கியவ ஏற்றும் குறைந்த விலையில்.
0: க்ரோக்கரி அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் 70% வரை ஆஃபர் மை ஜி பிரைஸ் சேலஞ்ச். எல்லா மை ஜி ஃபியூச்சர் ஷோரூம்களிலும் செப்டம்பர் 6 வரை.